பௌடி சூர் பீர்வரியாம் இனேனா ஹோடிய ஹௌஷ்தானி ஹாட் பஞ்சா ஜோடிய தசநாரி அவதூத் தேன சமோடிய ஜின் ஜின் லைனர் லாய் இயோ என்ன லோடிய தேகுண் இன்கே வஸ் கினே நா மோடிய பரம கோட் மாயா காய் கௌ கித்பித் தோடிய குர்பூரா ஆராத் பிஹ்மதல் போடிய ஹாம் இஸ் அக்கே தின ராத் ரஹா கர ஜோடிய ஸ்லோக் மஹல்லா பஞ்சவா கேலவக் சப்பே உத்தரன் நீத நீத குண காவோ கோட் கேலேசா உபஜே